0: ஒரு கிளி பாட்டு மூளவே மறு கிளி ஏற்று பாடுமோ? ஒரு கிளி பாட்டு மூளவே மறு கிளி ஏற்று பாடுமோ?
1: ஷஹபாஸ் அமன் வசியசுந்தரமாய் ஈணம் நல்கி ஹிருத்யமாக்கிய பாட்டான இனி இஷ்டகானங்களில். ഗാനത്തിന് തൂലിക സമർപ്പിച്ചിരിക്കുന്നത് മുല്ലനേഴി, ആലാപനം വിജയേശുദാസ്. ചിത്രം ഇന്ത്യൻ റുപ്പി. ഗാനം ആവശ്യപ്പെട്ടത് കല്ലറിൽ നിന്നും മോനി.

மூலம் நாக்குள்ள சின்னம்மா சின்னம்மா அழகுள்ள சின்னம்மா அறமுழம் நாக்குள்ள சின்னம்மா அவள் கொரு சட்டைக்கு துணி வெட்டு நேரத்து அகத்திருந்தனி கொரு கிரு கிருப்பு அவள் கொரு சட்டைக்கு துணி வெட்டு நேரத்து அகத்திருந்தனி கொரு கிரு கிருப்பு சின்னம்மா அழகுள்ள சின்னம்மா

எல்லாரும் மரத்துங்கள் போகும்போ ஆவீட்டில் நிற்கும்னு போனம் அயலத்தும் எல்லாரும் மரத்துங்கள் போகும்போ ஆவீட்டில் நிற்கும்னு போனம் பொள்ளிகண்ணி தொழிகண்ணிட்ட வளர்த்திருக்கும்போ அளவெடுக்க நினைக்கு போனம் கட்டை களவெடுக்க நினைக்கு போனம் பொள்ளிகண்ணி தொழிகண்ணிட்ட வளர்த்திருக்கும்போ அளவெடுக்க நினைக்கு போனம் அவள் ஒரு சட்டைக்கு துணி வெட்டும் நேரத்து அவருக்கு அயலத்த சின்னம்மா அழகுள்ள சின்னம்மா.

சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சு எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.